0: சென்னை பீட்ஸ்
1: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: 7FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Sunoh 91.7 FM.

0: Chennai beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: 7 FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: சூப்பர் ஹிட் மியூசிக் எக்ஸ்ட்ராவகன்ஸா.
3: சுனோ சூப்பர்.

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: ஒரு பக்கம் ஒர்க் பிரஷர், இன்னொரு பக்கம் சம்மர் வெயில், மண்டைய பொழந்து ரவுண்டு கட்டி அடிக்கிற வாழ்க்கையில வீக்கெண்ட் ஒண்ணுதான் நமக்கு நிம்மதியான ஒரு லைஃப். சோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பக்கா தமிழ் வீக்கெண்ட் ஷோ ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.
1: வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
0: வழக்கம் போல நம்ம ஷோல இன்னைக்கும் பல காலிவுட் சினிமா அப்டேட் அண்ட் சூப்பர் ஹிட் சாங்ஸும் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. வெயிட் பண்ணுங்க, அடுத்த 3 மணி நேரம் உங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கா நான் இருக்க போறேன். வழக்கமா நம்ம ஷோவை ஒரு கருத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனால இன்னைக்கும் ஒரு கருத்து காத்திருக்கு. அதாவது நம்ம மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, காந்திஜி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தி ஃபியூச்சர் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டூ டுடே. அதாவது இன்னைக்கு நீ என்ன பண்றியோ அதை பொறுத்தானோட ஃபியூச்சர் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுமா. அவர் சொல்லும் போது நான் பிறக்கவே இல்லை, இப்ப நான் அவரை பத்தி பேசும்போது அவர் உயிரோட இல்ல. இதான் லைஃபுங்க, நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம சொல்றதை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு உங்க லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்குமா. சோ மக்களே, நம்ம ஷோவோட ஓபனிங் பேட்ஸ்மேனா அனிருத் வர போறாரு. அனிருத் மியூசிக்ல டார்லிங் டம்பக் ஃப்ரம் மான் கராத்தே கேட்க போறோம். பாட்டை கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை பேசலாம். ஸ்டே டியூன், இது

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில ரேடியோ சுனோ மைக் முன்னாடி நான் உங்க ஆர்ஜி யஷோ பேசிட்டு இருக்கேன். நம்ம சினிமால நிறைய சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், மின்னல் முரளி வரைக்கும் பல படங்களை பார்த்துருப்போம். அந்த லிஸ்ட்ல காலிவுட்லயும் ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எஸ், அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ் சொன்னதும் நிறைய பேருக்கு அவரோட ஆக்டிங்கை தாண்டி வாய்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா கைதி படத்துல வில்லனா ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு, அந்த சின்ன ரோல் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும்ல. அதுக்கப்புறம் நிறைய சென்டிமெண்ட் ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணாரு. இப்போ சூப்பர் ஹீரோவா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காராம். அந்த மூவி டைட்டில் கூட சூப்பர் ஹீரோ தான். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் சினிமாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆரோக்கியமா பாசிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அர்ஜுன் தாஸை பொறுத்த வரைக்கும் நமக்குலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா துபாயில 5 இயர்ஸா பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த அர்ஜுன் தாஸ், அதுக்கப்புறம் சினிமாவில் ட்ரை பண்ணி கைதி மூவியில வில்லனா வந்து அறிமுகம் ஆறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் ஆக்டிங் பிடிச்சு போய் ஹீரோ ஆகி நீங்க சூப்பர் ஹீரோ ஒரு படம் பண்றாரு அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம லைஃப்லயும் நாலு பேர் இருப்பாங்க, அதாவது நம்மளை பார்த்து ஒரு டாக் கொடுப்பாங்க, உன்னால அது பண்ண முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நீ இப்படியேன்ற மாதிரி பல பேர் சொன்னாலும் அதெல்லாம் காதல வாங்கிக்காம நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிற மொபைல் போன் மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்டேட் ஆகி போயிட்டு இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சோ மக்களே, அர்ஜுன் தாஸ் நடிப்பில் சூப்பர் ஹீரோ மூவி ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா அதை பத்தி பல விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த மாதிரி ஃபேண்டசி மூவிஸ்லாம், சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும்தானே, நாம எப்படி பார்க்க முடியும்ன்ற மாதிரி யாரும் மட்டும் தட்டாதீங்க. ஏன்னா நாமளும் சின்ன வயசுல சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் படத்தெல்லாம் பார்த்துட்டு பெட் மேல ஏறி ஜம்ப் பண்ணிருப்போம். அம்மா கிட்ட திட்டு வாங்கின பல மூமெண்ட் எல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நாமளும் ரீக்ரியேட் பண்ண போறோம். அதாவது இந்த மாதிரி வந்து ஃபேண்டசி மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது நாமளும் ஒரு நிமிஷம் குழந்தையா மாறி ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி மேஜிக் வந்து சினிமாவில மட்டும் தான் நடக்கும். சோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. பெஸ்ட் விஷஸ் டு மூவி டீம் அண்ட் அர்ஜுன் தாஸ். அடுத்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். கீப் லிசனிங். இது ஃபில்டர் காஃபி வித் பீனா, உங்க ஆர்ஜியோ ஷோ. ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

Welcome back, my dear மக்களே, you're listening Hollywood Filter Coffee. நான் உங்க RJ யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன், only on Radio Suno. தம்பா துண்டு உலகத்துல வாழ போறது வெறும் 50 to 100 years தான். அதுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் பாத்தீங்களா? இருந்தாலும் நம்ம லைஃப்ல வந்து கடைசி வரைக்கும் எதங்க கொண்டு போறோம்? காசு, பணமா, மெமரிஸா, ஃபேமா, எதுவுமே கிடையாது. இப்படி பல கேள்விகள் நம்மளை சுத்தி இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க. அதாவது ஹாலிவுட்டோட ஆக்ஷன் லெஜண்ட், நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஜாக்கி ஜான் இருக்கார் இல்லையா? 71 வயசானாலும் இன்ன வரைக்கும் எல்லா ஆக்ஷன் சீன்ஸ்லையும் டூப்பே போடாம எல்லா ஸ்டண்ட்டையும் அவரே பண்ணக்கூடிய ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் தான் ஜாக்கி ஜான். அவர் இன்னைக்கு பண்ணிருக்க விஷயம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கீங்க. அதாவது மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கும் போதே தன்னோட ஃபியூனரல் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பாட்டு பிளே பண்ணுன்ற வரைக்கும் அந்த பாட்டை கூட கம்போஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்காராம். அதுவும் அந்த பாட்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது, நான் இந்த உலகத்தோட்டு போனதுக்கு அப்புறமா தான் அந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ரிப்பரேஷனோட இருக்காருங்க. யோசிச்சு பாத்தீங்களா, நம்ம எவ்வளவு விஷயங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மனுஷன் வந்து தன்னோட சாவை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜண்டா, தன்னோட கடைசி குட் பாய் கூட டிக்னிட்டியோட ப்ரிப்பேர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் மக்களே, இதெல்லாம் ஒரு காமெடியா கடந்து போயிட்டாலும் நான் வந்து ஜாக்கி ஜான் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம்ன்றது முக்கியம் கிடையாது, எப்படி வாழ்ந்தோம், என்ன மாதிரி மெமரிஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோன்றது முக்கியம். அதனால இருக்க நாள் வரைக்கும் சந்தோஷமா இருங்க, நாலு பேரை சிரிக்க வச்சு நீங்களும் சந்தோஷமா ஜாலியா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். கீப் லிசனிங், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க RJ ஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ ஷோனும் கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் ஷோல ஜாயின் பண்ணிருக்கோம். வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜி யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ ஸ்னோ. கட்டா குஸ்தி 2 மூவி பாத்தீங்களா? படம் ரொம்ப சூப்பரா இருக்கான், பாசிட்டிவான பல ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட சேர்ந்து படம் பாக்குற பிளானிங் எதுவும் இருந்தா புக் யோர் டிக்கெட்ஸ் டு கட்டா குஸ்தி 2.
1: என்ன செல்லா, எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணும்ன்றீங்களா?
2: அப்படிலாம் இல்ல சார்.
1: வேற எப்படி, பிரிஞ்சிருந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துருச்சு, இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க
2: சார்? பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம் தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனா சேர்ந்திருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டம். உங்க அனுபவத்துல சொல்லுங்க சார், ஆமாவா இல்லையா?
0: படம் பாக்குறது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குஸ்தினா என்ன, கட்டா குஸ்தினா என்னன்ற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியணும் இல்லையா? நம்மளோட பாரம்பரியமான ஒரு போர்க்கலையில ஒண்ணுதான் இந்த கட்டா குஸ்தி அப்படின்றது. இந்த படத்தை பார்த்துவிட்டு நிறைய மனைவிமார்கள் கணவன்ட்ட, நானும் குஸ்தி கத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கான உமனா வரவான்ற மாதிரி பல பேர் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களாம் ஜிம்முக்கு அட்மிஷன் கட்டினாலே ரெண்டு நாளைக்கு மேல போக மாட்டீங்க. உங்களுக்கு கட்டா குஸ்தி தேவையான கேள்வியை நீங்களே கண்ணாடியை பார்த்து கேட்டுக்குங்க. பட் ஜோக்ஸ் அபாட், இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்ட் பண்றது மட்டும் கிடையாது, அதை தாண்டி வந்து நம்மளோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு கருவியாகவும் இந்த மாதிரி போர்க்கலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி ரொம்ப அழகா தெளிவா கட்டா குஸ்தி 2 ப்ரொமோஷன் டைம்ல அந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, நம்மளோட ஐஸ்வர்யா லட்சுமி, அவங்க வந்து ரொம்ப அழகா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது குஸ்தி மாதிரி ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தன்னம்பிக்கை வளருமா, அதே மாதிரி எல்லாரும் ஒரு ஸ்போர்ட்டாவது கத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலி பெண்கள் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இந்த மாதிரி போர்க்கலைகளை கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ல, நம்ம லைஃப்லயுமே மிகப்பெரிய பலவீனமே இந்த பயம் தாங்க. பயம் மூலமா நிறைய வாய்ப்புகள் நம்மளோட போயிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா எக்ஸாம்னா பயம், இன்டர்வியூனா பயம், ஸ்டேஜ்ல போய் பேச பயம், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி பல பயங்கள் இருக்கும். இந்த மாதிரி தெனாலிப்பட கமல் சார் மாதிரி பல பயங்கள் நமக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொடுக்குற கான்பிடன்ஸே தனியா இருக்கும். விழுந்தாலும் எழுந்து போராடுன்ற மாதிரி பல விஷயங்களை கத்துக்கலாம். அது பாக்ஸிங்கா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், எந்த ஸ்போர்ட்ஸ் எவனா இருக்கலாம், கிரவுண்ட்ல கத்துக்கிற கான்பிடன்ஸ் தான் லைஃப்லயும் கேரி ஆகும். சோ வீட்ல உட்காந்து வீடியோ கேம் விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளில போய் விளையாடுங்க. அப்போதான் பாடி ஃபிட் ஆகும், மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும். இந்த மாதிரி பேசிட்டே போலாம். அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட் என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நவங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ ஸ்னோ. கேட்டு கேட்டு கூட

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜி யசோ ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபில நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில ரஜினி சாரோட அப்டேட் இல்லாம, சூப்பர் ஸ்டார் அப்டேட் இல்லாம நம்ம ஷோவே ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா. அதனால அவரை பத்தி ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்டேட் வந்திருக்கு. ஜெயிலர் 2 ஜெயிலர் 2 மூவியோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஜெயிலர் 2 அபிஷியலா இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 15th ரிலீஸ் பண்ண போறாங்களாம். சோ மக்களே, மீண்டும் ஒரு முறை தலைவர் படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணி விசில் அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல டைகர் முத்துவேல் பாண்டியன் மாஸா வந்து நம்ம எல்லாரையும் அதிர வச்சிருப்பாரு. இப்போ செகண்ட் பார்ட்ல என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமா இந்த ஜெயிலர் 2 ஓட காஸ்டிங் லைன் நம்ம பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குங்க. டைரக்டர் நெல்சன், மியூசிக் பை அனிருத், அதே மாதிரி காஸ்டிங்ல எஸ்ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, யோகி பாபு, விநாயகன் மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸா ஒரு பாலிவுட் ஸ்டார் ரித்திக் ரோஷனும் உள்ள இருக்காருன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, பட் நிஜமாவே வந்து நடந்த நல்லா இருக்கும்ல. அதுவும் இந்த கூலி படத்துல அமீர் கான் வந்த மாதிரி இந்த படத்துல வந்து ரித்திக் ரோஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி

கேரக்டர்ஸ்லாம் உள்ள இருக்கு அப்படின்றத. பொதுவாக ரஜினி சார் படம்னா அது வந்து வெறும் மூவி ரிலீஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மாதிரி இருக்குல்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, தியேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து விசில் அடிச்சு தலைவானு கத்துற ஃபேன்ஸ் முன்னாடி படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியான என்ஜாய்மெண்டாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை தலைவர் தரிசனம் பார்க்க போகிறோம். October 15th ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் 1 இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, காவாலா காவாலான்னு. இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ரேடியோவில் பாட்டை கேட்க மட்டும்தான் முடியும், தமிழ்னாலாம் வந்து டான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். பொதுவா சினிமால ஜெயிக்கிற பாதி பேர்ல நிறைய பேர் ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா டைரக்டரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் லிமிட்னா என்னன்னு தெரியாம சினிமால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டச் பண்ணுவாங்க. அதுல லேட்டஸ்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் தான் பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே, டிராகன் டூட்னு அடுத்தடுத்து பேக் டு பேக் இட்டு கொடுத்த பிரதீப் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு புது படம் பண்ண போறாராம். டைரக்டரா கிடையாது, ப்ரொடியூசரா. எஸ், ப்ரொடியூசரா ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. பிஆர் ஷோ அப்படின்ற பேர்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா மமிதா பைஜு, அஸ்வந்த் மாரிமுத்து, ஸ்வஸ்திகாலையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறாராம். இந்த படத்தோட கதையும் பிரதீப் தான் எழுதியிருக்காரு. பட் சர்ப்ரைஸா அந்த படத்துக்கு வந்து ஒரு டைரக்டர் கிடையாது, ஆறு அசிஸ்டன்ட் டைரக்டரையும் சேர்த்து வச்சு தி அல்பா யூனிட் அப்படின்ற பேர்ல அந்த படத்தை பண்ண போறாங்களாம். அண்ட் மியூசிக் பை சாய் பியங்கர். எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்பினேஷன்ல இதாங்க பிரதீப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சினிமாவில் வந்து பிரதீப் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். சக்சஸ் வந்தாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்காம அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்காம ஓடிட்டே இருக்கார்ல, அதான் ரியல் க்ரோத்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்ல கூட படுத்தாங்க. அதாவது சின்னதா ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா அதோட ஸ்டாப் பண்ணிக்காம, ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டா அதோட நிறுத்திக்காம அடுத்து என்ன பண்ணலாம், ஆல்வேஸ் ஆஸ்க் யுவர் செல்ஃப், என்கிட்ட இன்னும் என்ன இருக்கு, என்ன கத்துக்கணுன்ற மாதிரி கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அப்டேட் ஆகிற மொபைல் போன் தான் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுமா, அதே மாதிரி அப்டேட் ஆகிற மனுஷன் தான் வாழ்க்கையிலையும் ஃபாஸ்டா மூவ் பண்ணி போய் சக்சஸ் ஆகுவானா. இந்த மாதிரி நானும் நாலு வார்த்தை வந்து மோட்டிவேஷனா பேசுவேன், ஆனா என்னைக்குமே ஃபாலோ பண்ண மாட்டேன். சோ டேக் இட் ஈஸி, லைஃப் இஸ் ரொம்ப பிஸி, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்து மோட்டிவேஷனா ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் டு தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூட.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜே யஷு, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. சினிமால சக்சஸ்னா என்ன? ஃபேம் ஆகுறது, அவார்ட் வாங்குறதா, இல்லைன்னா வந்து கலெக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதா, இல்லாட்டி ஒரு படம் எடுத்து 100 நாள் ஓடுறதா, இது எல்லாமே சக்ஸஸ் தான். பட் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இல்லை, அதான் ரியல் சக்ஸஸ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்த இப்போ சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் தாய் கிழவி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ராதிகா சரத்குமார் ஆக்டிங்கில் படம் வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுக்கும் 100 நாட்களை கடந்து ஓடிட்டுருக்கு இல்லையா. இந்த ஒரு வெற்றியான மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுற விதமாக படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசனுக்கு நம்ம ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் ஒரு பிராண்ட் நியூ மகேந்திரா BE6 காரை கிஃப்டாக கொடுத்துருக்காராம். இது ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்னு பார்க்கறத விட உன்னோட உழைப்பை நான் மதிக்கிறேன்னு சொல்கிற ஒரு அப்ரிசியேஷனாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதான் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃபீஸில் கூட இப்படித்தான் இல்லை, ஒரு குட் ஜாப், தேங்க்ஸ், சூப்பர் ஒர்க்னு சொல்கிற அந்த 3 வாரத்தில் கிடைக்கிற சந்தோஷம் சில சமயங்களில் வந்து போனஸ் கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சில ஆஃபீஸில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் திட்டுற மேனேஜர் கண்டிப்பாக இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஜோக்ஸ் அபார்ட், சிவகார்த்திகேயன் கரியரில் இது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிவி ஆங்கராக ஸ்டார்ட் பண்ணி ஹீரோ ஆகி ப்ரொடியூசர் ஆகி இன்னைக்கு டேலண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா மெருகூட்டி மேலே தூக்கி விட்றாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே தாய் கிழவி படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு படம், சிறந்த ஒரு கதை, அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளே. டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தாய் கிழவி டீமுக்கும் நம்ம ரேடியோ சுனோ சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்க போகிறோம். பாட்டு கேட்டு என்ஜாய்மெண்ட் மீட் மீட் பண்ணலாம். கீப் லிசனிங், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

பேக் டு பேக் ரெண்டு பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் ஷோல ஜாயின் பண்ணிருக்கோம். வெல்கம் பேக் மை டியர் மக்களே. ரேடியோ சொல்லுவோம் மைக்ல நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுட்பால் பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனா இந்த மெஸ்ஸிய பிடிக்காதவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜென்டினா மட்டும் இல்ல, பல அர்ஜென்டினா ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்றது காரணமே மெஸ்ஸி தான். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு லெஜண்டோட கெரியர்ல சில ரெக்கார்ட்ஸை செலிப்ரேட் பண்ணலாம், ஆனா சில ரெக்கார்ட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்திருக்கு. அதாவது இந்த தடவை அப்படி ஒரு அன்வான்ட் ரெக்கார்டை மெஸ்ஸி பேர்ல ரிஜிஸ்டர் ஆகியிருக்குன்னு சொல்லி நம்புவீங்களா? நம்பிதாகணும். FIFA World Cup 2026ல அந்த ரவுண்ட் 16 மேட்ச்ல அர்ஜென்டினா வர்சஸ் ஈஜிப்ட் மேட்ச் பார்த்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மேட்ச்ங்க. அதாவது கடைசி நொடி வரைக்கும் போர் அடிக்காம எல்லாரையும் பார்க்க வச்ச ஒரு மேட்ச் என்ன, கண்டிப்பா அந்த மேட்ச் சொல்லுவேன். அந்த ஒரு மேட்ச் ஆரம்பத்துல அர்ஜென்டினாக்கு ஒரு பெனால்டி சான்ஸ் வரும், ஒன்னு இல்ல ரெண்டு சான்சஸ் வரும். அந்த ரெண்டையும் அடிக்க போறது மெஸ்ஸி. சோ மெஸ்ஸி தானே, கண்டிப்பா அடிச்சிருவாருன்னு அடிக்க முன்னாடியே ஆரவாரமா ஆர்ப்பாட்டம் பண்ண ஃபேன்ஸுக்கு முன்னாடி மெஸ்ஸியால பெனால்ட்டியை கன்வெர்ட் பண்ண முடியல. இதன் மூலமா ஒரே வேர்ல்ட் கப் எடிஷன்ல ரெண்டு பெனால்ட்டியும் மிஸ் பண்ண முதல் பிளேயர் அப்படின்ற ஒரு அன்வான்ட் ரெக்கார்ட மெஸ்ஸி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பெனால்ட்டி மிஸ் ஆனாலும் அர்ஜென்டினா மேட்ச்ல 3-2 ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சு குவார்டர் ஃபைனலே குவாலிஃபை ஆயிட்டாங்க. பொதுவா மெஸ்ஸியை பத்தி பேசும்போது நமக்குலாம் வந்து அவர் அடிச்ச கோல்ஸ், வெறித்தனமான ஃபேன்ஸ், பல அவார்ட்ஸ், வேர்ல்ட் கப் டைட்டில்னு பல விஷயங்கள் ஞாபகம் வந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ரிமைண்டரும் இருக்கு. கிரேட் பிளேயர்ஸும் சம்டைம் மிஸ் பண்ணுவாங்க. மெஸ்ஸிக்கே மிஸ் ஆகும்போது வாய்ப்புகள், நம்மளும் சான்ஸை விட்டா பரவாயில்ல, ஒரு வாய்ப்பை விட்டாலும் அடுத்த வாய்ப்பை பிடிச்சி வாழ்க்கையில ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும்ன்றத சொல்லுகிறேன். ஸோ மெஸ்ஸி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாதீங்க, ஆணைக்கும் மனுஷருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சில சமயங்களில் வாழ்க்கையினா அப்படிதான் சில பல அடிகள்லாம் விழுவும். ஸோ ஃபுட்பால் அப்டேட்ஸ் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அடுத்து நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்க ஒரு சூப்பரான ஒரு பாட்டை ப்ளே பண்ண போறேன். பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூட.

வெல்கம் பேக், வெல்கம் பேக் மை டியர் மக்களேயும் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். சினிமாவுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு கொஞ்சம் கிரிக்கெட் பத்தி பேசலாமா? அதாவது உலகளாவிய ரீதியில பல சுவாரஸ்யமான அம்சங்கள் நடக்குது கிரிக்கெட்ல. ஐபிஎல் முடிஞ்சு பல நாள் ஆனாலும் சில பேர்லாம் வந்து கிரிக்கெட்டையே மறந்துட்டீங்க. அதுவும் சில டீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடுறாங்க. சில டீம்ஸ் எல்லாம் பயங்கரமான டீம்ங்க, ரொம்ப மோசமா ஆடுறாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுல ஒரு டீம் தான் டீம் இந்தியா.

0: அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
1: நம்ம டீம் இந்தியா மேட்ச் தோத்த உடனே நம்ம நாட்டில் ரெண்டு குரூப் மட்டும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டோட எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது கிரிக்கெட்டை பற்றி பல விஷயங்களை கருத்து கணிப்போடு சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு குரூப் தான் மெயின் குரூப், அதாவது மீம் கிரியேட்டர்ஸும் இந்த டீக்கெட்டில் வெட்டியாக உட்காந்து பேசுகிற கிரிக்கெட் சப்போர்ட்டர்ஸும். இவனுங்க வாயை மட்டும் அடைக்கவே முடியாதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, மேட்டருக்கு வருவோம். அதாவது ரீசெண்டாக நடந்த இந்தியா வர்சஸ் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து டூரில் இந்தியாவோட தொடர் தோல்விகள் காரணமாக நிறைய ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்டில் இருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங்கான டீம்ங்க என்னங்க இப்படி ஆடுறாங்கன்ற மாதிரி பல பேர் கவலையாக இருக்காங்க. இதை பத்தி மீடியா டீம் ஹெட் கோச் கௌதம் கம்பீர் கிட்ட வந்து பல கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு கௌதம் கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா சலைக்காம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு. அதாவது டீம் இந்தியா எத்தனை மேட்சஸ் தோத்தாலும் தன்னோட கேம் பிளான் மட்டும் மாத்த மாட்டாங்களாம், ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட தான் கிரிக்கெட் ஆட போறாங்களாம். அதாவது அட்டாக் பண்ணும்போது சம்டைம் T20ல 350 ஸ்கோர் பண்ணுவோம், இல்லனா ஸ்கோர் கார்டை பார்த்தாலே ஃபுட்பால் ஸ்கோரா இல்லனா கிரிக்கெட் ஸ்கோரான்ற மாதிரி டிவி ரிமோட்ல தேடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் கம்பீரோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு தோல்வியை பார்த்துட்டு தன்னோட ஐடென்டிட்டியை மாத்தாம டீம் அக்ரெசிவ் ஸ்டைல்லையே ஆடட்டும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படும் தெரியல. ஏன்னா T20யை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாகவும் ஆடணும், சம்டைம்ஸ் வந்து பொறுமையாகவும் டீமை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் கிரிக்கெட். ஆனால் இப்பெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறத விட இந்த சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸாக மாறி அந்த பிளேயரை மாற்றுங்க, கோச்சை மாற்றுங்க, செலெக்ஷன் கமிட்டியை மாற்றுங்கன்ற மாதிரி பல கமெண்ட்ஸ் கருத்துக்களை வந்து வாரி வழங்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லா நாட்களையும் பிரகாசிக்க முடியாது. ஒரு பிளேயர் வந்து நீங்கள் செஞ்சர் அடிக்கலாம், நாளைக்கு வந்து 2 ரன்ஸில் அவுட் ஆகலாம், 4 50 அடிக்கலான்ற மாதிரி டேலண்ட் இருந்தாலும் சம்டைம் லக்கும் முக்கியன்றனால ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெயிக்கும் போது மட்டும் அந்த டீமோட இருக்காம தோல்வி டைம்லையும் கண்டிப்பாக அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ டீம் இந்தியா அடுத்து வர மேட்சஸ் ஜெயிப்பாங்களா, கௌதம் கம்பீரோட பிளான் வொர்க் அவுட் ஆகுமா, இந்தியா கம்பேக் கொடுப்பாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்டு தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஆன்லி ஆன் ரேடியோ சுனோ கேட்டு.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷு, ஒன்லி ஒன் ரேடியோ ஸ்னோ. சினிமா லவ்வர்ஸ், ஸோ இந்த வாரம் எந்த படத்துக்கு போகலாம், வீட்டில் எந்த படத்தை வீக்கெண்டில் பார்க்கலான்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் படம் டார்க், ஆக்ஷன் சஸ்பென்ஸ் மூவி. ட்ரெய்லர் பார்த்த உடனே செம்ம இன்டென்ஸ் வைப் இருக்குங்க. சஸ்பென்ஸ், அதே மாதிரி சைக்கோலாஜிக்கல் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தோட பேர் டார்க். அடுத்த படம் கட்டா குஸ்தி 2. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே காமெடி, வில்லேஜ் ஃப்ளேவர், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு படம் என்னங்க அப்படின்னா, யூ கேன் புக் யோர் டிக்கெட்ஸ் டு கட்டா குஸ்தி 2. அடுத்த மூவி கான் சிட்டி. அர்ஜுன் தாஸ், யோகி பாபுனு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு கிரைம் காமெடி மூவி லவராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டைட்டில் கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குல்ல, கான் சிட்டி அப்படின்னு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட்டு, ஸ்கேம், காமெடினு எல்லாமே கலந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தோட பேர் கான் சிட்டி. நம்ம லிஸ்ட்ல அடுத்த மூவி அங்கீகாரம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல எமோஷனல் டிராமாவா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு பிளேயர் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி எப்படி கம்பேக் கொடுப்பாரோ அதான் அந்த கதையா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ படத்தை பார்க்காதவங்க நோட் பண்ணுங்க, படத்தோட நேம் அங்கீகாரம். நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா இருக்க மூவி நூறு சாமி. விஜய் ஆண்டனியோட வெற்றி படங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியல் இன்சிடென்ட், எமோஷனல் ஸ்டோரி எல்லாம் கலந்து அந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. பொறுமையா படம் பாக்குற மூட்ல உள்ள போனீங்கன்னா பாசிட்டிவா வெளில வருவீங்க. தட்ஸ் ஆல். ஸோ மக்களே, இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி பார்த்தாச்சு. பிக் ஹீரோஸ், பிக் பட்ஜெட் மூவிஸ் எதுவுமே இல்லை லிஸ்ட்ல. பட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இந்த வாரம் எந்த படத்துக்கு போகலாம், வீட்டில் எந்த படத்தை ஜாலியாக பார்க்கலான்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நம்ம பிளேலிஸ்ட்ல அலைப்பாயுதை மூவிலிருந்து காதல் சடுகுடுன்னு ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷு. ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளாம் ஃபாரின்ல இருந்து இந்த சொந்த ஊருக்கு போகும்போது நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம்ன்றது முக்கியம் கிடையாது. கண்டிப்பா கையில ஒரு ஐபோன் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படி இல்லாட்டியும் சொல்லிடுவாங்க வீட்டுல இருந்து, வேகேஷன் வரும்போது கண்டிப்பா ஒரு ஐபோன் வாங்கிட்டு வரீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. பட் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த போனை வாங்குறோம்ன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். பட் பரவாயில்ல, ஜோக்ஸ் அபார்ட், ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் காமா இருங்க. ஏன்னா ஐபோன் ஃபேன்ஸுக்கு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்திருக்கு. காரணம், ரிப்போர்ட்ஸ் படி இந்த 2026ல இந்த வருஷம் லைன் அப்ல ஐபோன் 18 ப்ரோ, ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ், அது கூட ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் ஐபோனும் வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் நிறுவனம் ஸ்மாலர் டைனமிக் ஐலண்ட், பிகர் பேட்டரி, கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நியூ A20 சிப்னு பல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாம். இப்ப நமக்குலாம் ஒரே டவுட் தான், அடுத்த ஐபோன் வாங்குறதுக்கு நம்ம கிட்னியை விக்கணுமா இல்ல லிவரையும் சேர்த்து விக்கணுமான்றதுதான். ஏன்னா வேலை அந்த மாதிரி இருக்கு. பட் நிஜமாவே நம்ம லைஃப் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கு. அதை தவிர உலகத்துல எல்லாமே வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. கோபால், என்ன பண்றது? ஐபோன் யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த மாடலுக்கு சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ வழக்கம் போல நாமளும் புது ஃபோன் வாங்குற வரைக்கும் எல்லா ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை கூகுளில் சர்ச் பண்ணி கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். கூடிய சீக்கிரம் நாமளும் புது ஃபோன் வாங்குவோம், ஓகேயா? ஸோ மக்களே, ஜூன் மாதம் போய் ஜூலை மந்த் வந்தாச்சு. வருஷத்துல 6 மாதம் எப்படி போச்சுன்னு தெரியல. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜூன் போனால் ஜூலை காற்றே ஃப்ரம் த மூவி உன்னாலே உன்னால இருந்து ஒரு பாட்டை கேட்க போறோம். ஜூலை காற்றா, காற்று எங்க சார் அடிக்குது? ஜூலை வெயில் தான், மண்டே புழக்குதுன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஃப்ரீயா விடுங்க, பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, இது ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷு ஆன் யுவர் ரேடியோ சுனோ. வீக் டேஸ் விட இந்த வீக்கெண்ட் தாங்க ரொம்ப ஸ்பீடா ஓடுது. அதுவும் நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணி 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்னா ஒரே ஒரு நாள், சில பேருக்கு 2 நாள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் கொடுக்குற ஹாப்பினஸ் தான் அடுத்த ஒர்க்கிங் டேஸுக்கு ஒரு ஃபியூலா இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட்ல கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்க, அம்மா சமையலை சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டு சாப்பாடு மிஸ் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரூம்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி நல்ல படமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது, அதனால ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசன் தேடாதீங்க. ஹாப்பியாக இருந்தால் ரீசன் தன்னால் வரும். ஸோ நம்ம ஷோவில் எனக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி விஷ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு அவார்ட் வாங்கினா எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதை விட டபுள் சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷான அப்டேட், புது சினிமா ஸ்டோரிஸோடு மீட் பண்ணலாம். ஆன்டில் தென் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜி யஷோ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சுனோ. குட் நைட், பை பை, லவ் யூ ஆல்.

0: Chennai beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?